0: நாயம்பல மத்திய வித்யாலய பனிஸ்வேதி
1: பௌத்த உருவையே அபிமானய சமரான பொதுசி புபுதான ஒபாத் இக்வான
2: லோகானுகம்
0: ராஜ்ய விசக் மங்கல்யா விசக் கலாபே சஜீவ தொருத்துரு லக்ஹனி
1: பெத்திபர அனுக்ரஹய ශ්‍රී ලංකා ආයුර්වේද ඖෂධ සංස්ථාව අජීර්ණ තත්ත්වවලින් පීඩා විඳින ඔබට ගුණදායක ස්වභාවික විසඳුම සංස්ථා රසම් ශ්‍රී ලංකා ආයුර්වේද සංස්ථාවේ සාඩම්බර නිපැයුමකි

உதயாட்டா வினாடி பண செக்காய் விழாவ பல்லத்து நிஷ்வாதின பல்லத்து கிருவி துருகராச தவச பட்டாங்க கொண்டு பாலனுவாட் மின்ன மேகன மதக்கிறேன் நாங்க ஆடம்பரை துக்கிறகன்னுவாகி ඒ හැඟීමට රටගෙන වඩ හැඟීම කොමත් තියෙනවනේ ලංකාවේ කිරිගොවීන් 30,000ක් විතර පිරිසක් පැලත නිෂ්පාදන ආයතනයත් එක්ක සම්බන්ධයි. තියාගේ ජීවිතයත් නේද ඉහළට ඔසවා තමන ගමන් තමයි පැලත නිෂ්පාදන ආයතනයේ නිතරම ඒගොල්ලන්ගේ ව්‍යාපාර කටයුතු කරන්නේ.

0: Radio ITN.
1: Udah 10 வினாடி பணம் சேகாய்.
2: அடகுமுரே ரலுமாவதி நீல் குருல்லா சோனாலிகா அஸ்வபல 50க எஞ்சின் தாரிதாவ அவம இந்தன தஹனே பஹசுவின் ஹெசிரவீம நடத்துவ சா அமதர கோடஸ் கனிமே பஹசும 2 வீல் 4 வீல் சோனாலிகா டிராக்டரிய தென் டிவைனிபுரா அதி டிவிஎஸ் அலவி நியோஜிதான் வெதின் ராட்சணிய வியாபாதிஞ்சிய அவுர்து ஹதரக்க சேவாவசா வகக்கீம சமக வடினா தொடர்த்துக்கி அல்மாரியாக் நோமிலி டிவிஎஸ் அக்ரிபிசினஸ் வெதின் சோனாலிகா டிராக்டரி மகப்புலுவட்ட மகபலையாக.

0: நாயம்பல மத்திய வித்யாலய பரிஸ்வேதி
1: பௌத்த உருவை அபிமானிய சமரான பொதுசி புபுதான ஒபாத் எக்வான
2: லோகானுகம்
0: ராஜ்ய விசக் மங்கல்யா விசக் கலாபே சஜீவ தொருத்துரு லக்ஹனி
1: பெத்திபர அனுக்ரஹய
3: ශ්‍රී ලංකා ආයුර්වේද ඖෂධ සංස්ථා අජීර්ණ තත්ත්වවලින් පීඩා විඳින ඔබට ගුණදායක ස්වභාවික විසඳුම සංස්ථා රසම් ශ්‍රී ලංකා ආයුර්වේද සංස්ථාවේ සාඩම්බර නිපැයුමකි.